ஓ பாப்பா ஷோகேஸ் பொம்மல்லே வச்சு ஃப்ரீபா செல்லிச்சேசாவே பசிவாழ்டு படுத்தாழ்டு முசலாழ்டு வெனக்காலே படி வஸ்துட்டு டிராபிக் ஜாம் அய்போதா? நீ சொகசுக்கு சாட்டே லேதா? அப்போ லோ போ லோ போ லோ